ஒரு கேரம் ஜாய் அசார் காரம் ஜாய் கந்தோம் அறம் ஜாய் அர்காரம் ஜாய் மூஜூர் போலிம் போய் மூஜூர் பர்மசார் போலிம் போய் சமான்